0: 爸爸，阿妈，卡车嗦。让爸爸去。他这么做。这么做他就干，我也要去拉萨。这个米，这米卡车，爸爸。阿妈，卡里乌斯，让你卡车嘞。
1: 相遇个爸爸在呢，我有另个亲戚，想这嘛是呗。开车要回家去啊，你也过于冷门哒，你爱去个了不起。
2: 卡车是去个了不起，爸爸，决定卡里乌呢，我得把去个出去。
0: 卡苏爷，你我的，我刚拿路过三百元，也没多少钱，没有几个月噻，两百多元没。勇啊，爸爸让给我的爸妈老皮了，手机老不行的，俺学妹。
3: 爹说的呢，俺先拿过去。
0: 爸爸，你先拿过去没得？你钱听这还没多，可这些呢，俺的也给剩下，这嘛团团出去，没什么其他事嘛，现在也没多的。你俺钱没去，让想着去输一遍。
3: 听这把戏。
2: 你也前面没做我的，怕老皮呢，也学的生气。
0: 配给起三不，他个啥不写数，让他到前面看写个鱼。
2: 哼，你这些看上去写都没事呗，怕写错写，你还闹不是啥写？哼，这小这小，哼，你那我的，俺给个中么的，叔叔给说，我呀，别有。
0: 勇啊，你也给个信号。
4: 这些嘛的，
0: 大姐呢？老给的。
4: 嗯，老是。阿姐，点下几拉斯？
0: 下没了。
4: 阿姐，
0: 下没了。
4: 阿姐，点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉斯？点下几拉
0: གོང པོ དེ ཅིག ཅུ ནང ཨ སིམ པོ དབ རི མ སེ ཨུ ཅེ ན པེ སི ཇུ ན ཡོ རི ཅུ རི ཧོ ལ ཐོ ཅེ ན མ རེ མ རེ སི བ ཅུ ཡ ང ཏོ ད ང ཅ ལ ད ཅི ཅེ ང དེ གོང མོ ཚུ ཨ ཁན ད ཁན དེ ཅེ བི ནེ ཨ ཐོ དེ མ ན ཉེ དེ དེ དེ དེ ཨ ང ཅུ ཆོང ཅུ མི དེ གེ ཤ རི ཡོ ཅ ཅུ ནེ ང ཅུ ཆོང ཅུ སི ཅི ཅུ ལེ ཅི རི ཡིན ཨ ཆང གུ ཤེ བི ན ང ཐང སེ ཐུ སེ ལ ཅིན ཇོ སོ ཛ ཨམ་ལ་ གང་ག་ ལུང་དུ་ ཐོབ་ ཡོར་སུང་གུ་ཡུ་ ཐན་དེ་ ཐུག་གབ་ལ ཉེ་ང་ཅི་ ཉེ་སིམ་ད་ ཆ་བུ་ཤ་དུ་ ཐང་སེ་ ཐུ་སོ་ ཆེར་སིམ་པ་ ལམ་ཐོ་ཇོ་གུ་
1: ཞ་མེ་ལ ཉེ་ང་ཅི་ དེ་ཇོར་བི་ན ཆ་བུ་དུ་བེ་
0: ལ
2: ཕེ་ཅི་ ཆ་བར་མེ་དུ་
0: ཨ་ཅི་ ང་དེ་ ཨ་ ང་ཅ་ ཆ་ད་ཆེ་ཤ་
1: ཨ་ དེ་ཆ་སེ་དུ་ ཉེ་ཤ་ད་ཆེ་ཤིམ་མེ་ དེན་དེ་ ཇོ་ཐུག་ཅི་ nemi xie sui la lam ta zhi yang bie sun hui mi qi sa nie ngi qi pa sum de bie te qi yi zhang ju xi nga da zi bu tun da xi da xie wu yu
0: a les les a zhu ri la de mi xiao di nga chen de li nian yi
1: ta jie
0: na ta jie na ta jie na ta jie na ta jie na na du xi yi
1: zhang ge me xiao pei ni yao de bie a 那年什么月来的事让给三木姐妈当不起让给心里边你也没小片用过马的已经我回去了你也没小片不一呢怕罗姐三他肯定是写不来了让给现在的大班阿龙店姐尿的写给可这朵你也什么就写呢你我回去其他你给没小片不一呢点不小你都是写给 朱丽红啦，唱不学皮呢。你阿妈，我后半生有句学皮。哟，我怕老姐，阿妈肯定是来不来。人家都是等过来。朱丽红啦，今天突然来不是，我今天来了算啥？等大爹，你也跟去学皮。都是那，今天怕大姐阿家来了，今天给我后半生有皮，你没说有送呢。
3: 卡拉马蒂比的可真巧。
1: 卡瓦里呢？都是什么都好嘛事，我心里面都。学士，亚卓啊，地托呢？年长了，大大脑没的，存过钥匙。
2: 对的，赢的赢。